chomo ko ku wi wo phe le wo ma mi kha ja ga wi ma kha shu le ane anu mi kha wi o cho cha cha tha ga la hu ma le a wa ma mi kha kha wi ma kha shu o ko na ku le da jo wi a wa ma e phe me li ko ti cho na han